0: அனேனதல்
1: சர்ப்பாதீஸ்வரமெத்தமேல்மயுமாய் சில்லி விலாசத்தினால் முப்பாரும் பரணம் நடத்தி விலசும் பூர்ணத்ரயீஷா பிரபோ திருப்பாதங்கள் பணிஞ்சிடுன்னொரிவனில் சேர்த்தீடனே நித்யவும் பொல்பாதோருகலோலமால கருணாபூர்ணங்களாம் கண்களால்
2: தேடி தேடி நடந்து காலடி கழைக்கட்டே பவ கீர்த்தனம் பாடி பாடி வரண்டுணங்குவில் உணங்கிடட்ட ஜிஹ்வாஞ்சலம் கூட கூட நடத்தும் அர்ச்சன தளர்த்திடட்ட கைரண்டும் ஈ கூடால் மாவு வெடிஞ்சிடும் வரே ஹரே நின்னஸ்மரிச்சாவு ஞான்
3: காளிமேகசமப்பிரபா த்ரிநயனாம் வேதாள கண்டஸ்திதம் கட்கம் கேட கபாலதாருகசிதா கிருத்வா கராக்ரேஷுஜா பூதப்ரேத பிசாஜ மாதிருசஹிதாம் முண்டாம் ஸ்ரஜாலம் கிருதாம் வந்தே துஷ்டமசூரிகாதி விபதாம் சம்ஹாரிணீமீஸ்வரீம்.
4: அக்ஷர ஸ்லோகம் சமாபிக்கணும். அவதரிப்பிச்சது விவேகோதயம் அக்ஷர ஸ்லோக சமிதி ஆலப்புழ. பங்கெடுத்தவர் கே ஈஸ்வரன் நம்பூதிரி, ஸ்ரீகலா ஹரிகுமார், கோவிந்தன் நம்பூதிரி கே, சிந்து தேவி கே கே.